தங்களது யூதர்களின் தங்களது யூதர்களின் தங்களது யூதர்களின் தங்களது யூதர்களின் தங்களது யூதர்களின் தங்களது யூதர்களின் தங்களது யூதர்களின்

தாம் தங்கிறகதாம் தத்தைக்கிட்டத்தும் தத்தை திறதிறகும் தாம் தத்தக்கு சொல்லு தாம் தத்த தரிங்கிறகதாம்.

0: அழகின் சதிராய் அணையும்போ
1: சிறகளிலேதோ புதிய விகாரம் அழியுகையானின் விஷாலம்.